குள்ளியா கழிவேன், இருக்கும் குழிய குள்ளியா கழிவேன், குள்ளியா கழிமா குள்ளியா கழிவேன், மனு கொஞ்சி கருத்து கொஞ்சி.

0: ஆர் மே பாச்சு
1: இடியுனோ ஆர் ரேடியோ பியும் ஏக்கரே வேர் குவாரோ
0: மே பாச்சு
1: இடியுனோ ஆர் ரேடியோ